0: ஜெபிக்குமா ஜெபிக்குமா கரிஞ்சலுக்கு எல்லாம் கரிஞ்சலுக்கு இல்லையோரா ஜெபிக்குமா ஜெபிக்குமா
1: Mon amie toi, tiens.